உமாபதி மகாதேவ கீ ஜெய். ஹோ ஓல்பிஸ்தான் ரோடி ஓல்பிஸ்தான் பிபிஃபார்டி ஓல் லக்டன் டுவார்டி மைனஸ் ஒன் ரிசீவ் யூ அண்ட் யூ பிளெஸ்ஸிங்ஸ். நாராயண் பாய்ஜி பிராரங்கர் சி.